0: Well, we do apologize for that break in transmission, but it was important to get the president's address on National Women's Day. Well, it's that part of the afternoon when we bring to you your Big Screen Buzz. This afternoon on the Big Screen Buzz, we look at a new Tamil movie titled Vishwanath and Sons, starring Surya and Mamita Baidu in the lead roles. Yes, this movie is premiering on our big screens on Friday, the 14th of August at various centres. It's a romantic drama Tamil language film written and directed by Venkat Atluri. Here's what you can expect from the movie.
1: Sanjay Vishwanath idu varaiku ethaniyo pistol competitions la jeichirukkaru. Ana ippo vera கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம்.
1: நாம தான் பெரியால் நாடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரியால் இருக்காங்கிறத காட்டுவான். ரொம்ப ஒட்டாத அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னவா,
2: எனக்கு ப்ராப்ளம் இல்ல.
1: எனக்கு ப்ராப்ளம், நீ ஒரு சொடுக்கு போட்டு நம்ம வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சொடுக்கு போட்டுறேன், நீ விழு.